இன்று பூத்தேப்பு போல இன்று பூக்கும் இந்த காலை பொழுது இப்பொழுதும் அன்போடும் பண்போடும் நாம் ரசிப்போம். அனைவரும் இணைந்து ஒன்றாக நாம் இருப்போம். இன்று நமக்கு சுகம் இருந்தாலும் நாளை நமக்கு சந்தோஷம் வரும். என்று நாம் இன்று உள்ள சுகத்தால் நாளை வரும் சந்தோஷத்தை மறக்காமல் இருப்போம். யார் நம்மளை வெறுத்தாலும் நாம் யாரையும் வெறுக்காமல் இருப்போம். வெறுப்பவர்கள் யாராக இருந்தாலும் நேசிப்பவர்கள் நாம் ஆகவே இருப்போம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டுவெல்வி நைன்டி ஃபோர் நைன்டி ஃபைவ் மோ சிக்ஸ் நாட்டி எட் மோட்டு மெகாட்ஸ் தொண்ணூற்று நான்கு தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஆறு தொண்ணூற்றி எட்டு புள்ளி ரெண்டு பண்பலை வரிசைகளிலும் வடகமாக ஏழு மணி முதல் எட்டு மணி வரை உங்கள் காலை நிகழ்ச்சி உங்கள் மார்னிங் சொல்லவா. எனவே இந்த நாள் மகிழ்வான நாளாக அமைய இனிய வாழ்த்துக்கள்.

0: நம்பிக்கையை விட்டு விடாதே, முயற்சியே மறந்து விடாதே, மாற்றம் ஒன்றை மாறாதது.
1: அங்கதால் ஞாபகம், ஞாபகம் மெமரிஸ் உன் நினைவில். நடித்துள்ளார். இந்த திரைப்படத்தை சுமத்தவர் இசைஞானி இளையராஜா அவர்கள். பாட்டுக்கு குரல் தருகின்றவர்கள் ஆசா போஸ்லே, காலஞ்சென்ற டாக்டர் பத்மஸ்ரீ, எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆகியோரும்.

தீயால் சுடப்பட்டாலும் ஒரு கால் உயிர் பிழைத்து வாழ முடியும். ஆற்றல் மிகுந்த பெரியவர் இடத்தில் தவறு செய்து நடப்பவர் தப்பி பிடிக்க முடியாது. One leg can survive even if shot by fire. One who does wrong with a powerful man cannot survive.

0: உங்கள் விருப்பமான தேந்தி அரங்க மதி காலை தோறும் உங்களுக்காக உங்களை ஒழுக்க உங்கள் இசப்பயணம் 8 மணி வரை ஸ்டே டியூன். அம்பர்லி இன்றைக்கு நாட்டுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி, இந்த ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி நாட்டுக்கிழமை அல்லவா? எனவே அனைவருக்கும் இனிமையான நாள். ஆவரேஜ் மார்னிங், வண்டர்ஃபுல் டே.
1: With RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Jenny Seyarangam.

அவன் வழக்கமாக இந்த அதிகாலையில் அனைவருக்கும் வருக வருக என்று அன்புடன் நாம் தெரிவிக்கிறோம். சரி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் இனிமே நாள் அமரஸ் மார்னிங் வண்டர்ஃபுல் டே.

வழக்கமாக இந்த அதிகாரியில் நீங்கள் எழுந்த உடனே உங்கள் வானொலி ஜூன் பண்ணுங்க வழக்கமாக உங்க கூட நாம் 8 மணி வரை இருப்போம் 8

0: வீட்டு முறுமுறை வீக்கெண்ட் வந்து விட்டது. இந்த ரொம்ப ஜாலி இருப்பீங்க நீங்கள். இன்னைக்கு உங்கள் வீட்டில ஏதாவது ஒரு கொண்டாட்டம் இருந்தால் ஜஸ்ட் என்ஜாய் தி மேக்ஸிமம். எனவே நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பீங்க.
1: With RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Jani Sayaranga.

Headlines of the day. இன்றைக்கு குட்லன்ஸ் ஊரை சேர்ந்த திருமதி இராகினி மனோதா அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய துணைவன் சிவா வெறும் அஸ்தி, ராஜன், மீனா, சாம்பவி ஆகியோரின் சார்பிலும் அவர்களை கூறுகின்றார்கள். இன்றும் கியூபி பசுக்கும் திரு ராஜு வீரசாமி அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய மனைவி ஷீலா, மேலும் துரைசாமி, மனோதா, கருணா, சிறுமி, மகிமை, அப்பாடு, குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் அவர்களை கூறுகின்றார்கள். அடுத்த பாடலை நாம் கேட்டுவோம். பசுக்கும் ஸ்வீதி அப்பசுவாமி அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். மேலும் கரீனா, ஜீவா, நிலம், பெருமாள், லவண்யா, ஹரியா ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள்.

அம்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியை கேட்டதற்கு மிக்க நன்றி. உங்கள் நாள் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு புதிய உற்சாகத்துடன் அடுத்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.